0: கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்க, மலை
1: இல்ல மருத மலை. புதுசா வேலைக்கு வந்த போலீசுங்களை எல்லாம் டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
0: நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவ சார், என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார்.
1: ஏய், என்னைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கல்ல நீ?
0: புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்?
1: ஏய், நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும்.
0: தெரியுதா? தேங்க்யூ சார். சார், உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு சேர்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ற நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார்.
1: வளராத, இந்த லெட்டர் கொண்டு போய் திவ்யா கிட்ட கொடுத்து.
0: சார், ஏற்கனவே போலீஸ்காரங்க பூரா மாமா மாமான்னு மணிக்கூர் முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார், என்ன சார் நியாயம் அது?
1: ஏன் செய்ய மாட்டியா?
0: நோ சார், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வா சார். வர சார்.
1: ஏகா
0: சார்,
1: செட் இன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
0: ஜிப்பும் போடணும் சார்.
1: முதல்ல ஜெட் போடணும்.
0: ஐயோ, தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளேயே இருக்கட்டும் சார்.
1: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
0: முதல்ல கந்து வெட்டி காத்து கடனை வாங்கி நாளைக்கு ஜட்டியை வாங்கிடணும்.

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

கண்ணிழந்து கொண்டாடினே, மன்னனுக்கு மேலாகினே, கண்ணன் தனியாளாகினே, இறக்க மனத்தை கெடுக்கும் அறக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவை.

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம்
1: வாலிபமேவியமானம் யாரோ பாடிய காலம் போகும் நானிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வாலிபமே வா வா தேனிசையே

மேவியவானம் யாவோ பாடிய கானம் போகும் நான் விடும் உச்சலான் ராகமே வாலிபமே தேனிசையே வாலிபமே.

0: ஹலோ
1: டே மணி, நான் தான்.
0: பிச்சு எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானே
1: காலையில பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
0: அங்கே அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்தில் ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
1: என்னடா இது பேட் ஹேபிட்டு? ஏண்டா நீ டே, உன் பையன் வந்துட்டான்.
0: டே பூபதி கூப்பிட்ற, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
1: என்ன பேச போற? பார்த்த படம் பிடிச்சிருக்காள்லன்னு கேட்க போற, அவ்வளவுதானே? அதை நானே கேட்கறேன். போன வை.
2: ஐயா பால்
1: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல, பீச் அங்க போய் காத்து வாங்கிட்டு வரேன்.
1: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறான் திரும்ப வந்தா வர வழியில மாயக்கா போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிருச்சு.
1: யாராவது மாயக்கா?
3: சகிலா, சகிலா, சகிலா.
1: யாராவது?
2: அதான் பார்த்தவன பத்திக்கு தெரியுமே. நீங்க பார்த்ததெல்லாம்
1: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொண்டு ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு. நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமான்னு சுத்திட்டு வர. சரி, உனக்கு வேற என்னலாம் தெரியும்?
3: அவல் மியூசிக்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அங்கிள்.
1: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க தெரியும்?
3: பியானோ, தவில், தபில்.
1: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
3: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறதுன்னா சொல்லுங்க. நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா அங்கேயே இருக்கட்டும்.
1: என்ன படிச்சிருக்க?
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
1: சரி, இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
1: நாளை காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
2: வைக்கட்டும்.
3: அங்கிள், அவுட் ஹவுஸ் சௌரியமா இருக்கும்ல?
1: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.
2: பாத்தீங்களா என் மூமெண்ட்?
1: டேய் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு.
2: சொல்லிட்டீங்கல, இனி ஏன் மூமெண்ட பாருங்க. ஏய் அப்படி அழக பார்க்க முடியாது? இது நான் தேட்டர் கொடுக்குறாங்க.
3: சாரிங்க, நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன்.
2: நினைப்பு நினைப்பு நினைப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு.

0: அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
1: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலனானே.
0: இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல?
1: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ.
0: அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
1: இல்லண்ணா.
0: இந்த பார், வண்டி மேல தானே மீச வரைஞ்சிருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
1: தகுடு தகுடு.
0: கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கடி. ஒன்று சொல்லுங்கம்மா, உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி சிகரெட் தண்ணி இன்னி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம்
2: இருக்கூடாது.
0: பொறுப்பு
1: கிடையாது.
0: என்ன போக விட்டு புறமண்டல் அடிக்கிற?
1: நீங்க போயிட்டீங்க நினைச்சீங்கண்ணா?
0: எனக்கு பூட்டிக்க தெரியும்.
2: என்னங்கண்ணா அநியாயமா இருக்கு? பெரிய டாஜ்மஹாலை கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாது, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. ஐ அம் எ ஃப்ரீ பேர்ட், என்ன கூண்டுக்குள்ளே வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல, இவன் யாரு? ஸ்டூபிட் ஃபெலோ.

சோப்பு மாதிரி என்ன தத்தா இது பத்து கிச்சது என்ன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி. மொக்கவாயிருக்கா கிட்ட நீ மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன். கஷ்டம் இது கழிச்சட இவன் லவ்ல கழி.

0: phone. Urgent.
1: டாக்டர் உங்களுக்கு ஃபோன்.
2: ஏ ப்ளீஸ் ஜி,
1: உங்க ஒய்ஃப் இருந்து வந்திருக்கு தான், ரொம்ப அர்ஜென்டா.
2: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
0: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
2: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
0: இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இங்க வரலனா என்ன உயிரோட பார்க்க முடியாது. சூசைட் பண்ணிக்குவேன்.
2: என்ன பேசுற நீ? சிமி, ஹலோ.
1: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர். இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே, நான் வேணா முடிச்சிடட்டுமா?
2: வேணா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

0: என்னண்ண செல்ல முத்தண்ண, நல்லா
1: இருக்கீங்களா?
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முருங்க என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்க என்ன விலை?
1: தங்கமா?
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
1: அது யாரு?
0: தக்காளி.
1: தக்காளியா? 7.5 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டியும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாதுல?
0: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே?
1: வெகு பிரமாதம், ரொம்ப பிரமாதம்.
0: அதான் மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை?
1: மாமியாரா?
0: வெங்காயம் அழு வச்சிருந்தா?
1: அது மாமியாதான். 8.5 ரூபா.
0: 8.5 ரூபா. நாத்தனாரு?
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகாயா? 12 ரூபா.
0: சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும், கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம்.
1: ஐயோ, என்ன விலை சொன்னு எனக்கு குழப்பமா போயிருச்சே.
0: நானே சொல்றேன், 1/2 கிலோ தங்கச்சி போடு.
1: தங்கச்சியா? குடுக்கறேன்.
0: 1/2 கிலோ சக்காளத்தி போடு.
1: சக்காளத்தி?
0: 1/2 கிலோ நாத்தனாரு, தங்க வேண்டாம்.
1: நாத்தனாரு?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகா, பச்சை மிளகா.
0: இந்த சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா? அக்கா போ, அக்கா போ.
0: எப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திகளா?
0: கொத்தமல்லி, கருவேப்பிலை.

0: அக்கா ஜாங்கிரி இல்ல
1: போட்டது சாப்பிட்டு எந்திரி
0: அக்கா சூட் இல்லாம எப்படி சாப்பிடுறது
2: அம்மா
1: என்னப்பா
2: அம்மனி செம ரோஸ்டோட வருது எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு
1: கட்டு கட்டு
0: அடடா கரெக்டா வர்றான் பாரு சமாளிக்கிறான்
3: சந்தோஷம்யா
0: எதுக்கு
3: அட இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் இத்தனை நாள நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன்
0: நேத்தி கடனா குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்குவாங்க அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டுதலே யோ நானும் பாக்குறேன் நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதான் குறியா இருக்க
3: பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ இலையில உட்காந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துறேன்
0: கோவம் வந்து எந்திரிச்சு போய்
3: அக்கா இங்க பாருக்கா என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன்
1: இல்ல யாரடா எந்திரிச்சு போக சொல்ற
0: தெரியாம சொல்லிட்டப்பா முன்ன மாதிரினாலும் தாடிய சொல்லலாம் இப்ப நீ பொண்ண வேற கொடுத்துருக்க மாப்பிள்ள வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கான் ஃபுல் ரைட் சார் நீங்க சாப்பிடுங்க சார் நீங்க இலையில உட்காந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம் சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம்

0: உட்காங்க.
1: ஐயோ ஆமா,
0: நீங்க உட்காங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சார்.
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டுறானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவரை நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் அள்ள கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனும் மாப்பிளை.
3: வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
3: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
3: நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
3: நான் வழக்கமாக கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கேன்.
0: ஐயோடா, இது சிம்பிளுங்களாம்மா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
1: பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே,
4: காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு.
0: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
3: அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க, ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ
5: எனக்கு
0: இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாண்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
5: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது. அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
0: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாம்மா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
2: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
0: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
2: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

0: அவுரங்கசீப் சமாதி எங்க சார் இருக்கு?
1: அவரை புதச்சேரத்துல தான்.
0: பைசா கோபுரம் ஏன் சார் சாஞ்சி இருக்கு?
1: கவர்மெண்ட்ல டெண்டர் விட்டு கேட்டிருப்பாங்க, அதான் கான்ட்ராக்டர் சாச்சிட்டாரு.
0: ஓஹோ
1: சார், உங்க வாட்ச்ல டைம்
2: என்னாச்சு? ஏமாச்சு
3: கனவான்கள் வழக்கம் போல சாக்கடைய திறந்து போட்டு போயிட்டாங்க, உள்ள விழுந்துச்ச கை கொடுத்து காப்பாத்து.
2: பாருங்க
3: சார், இன்டர்வியூ போற டிரஸ் இப்படி ஆகி போச்சு.
2: எந்த கம்பெனிக்கு?
1: ஏபிசி பிரைவேட் லிமிடெட்.
2: என்ன போஸ்டுக்கு?
1: அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்.
3: ஐயோ, யார் சார் உள்ள தள்ளி விட்டீங்க?
2: சாரி சார், அதே கம்பெனில அதே போஸ்டுக்கு தான் நானும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். சோ எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போட்டியா வரத நான் விரும்பல.
3: அதுக்காக அப்படியே சார் விட்டு போக போறீங்க?
2: வேற வழி தெரியல சார்.
3: ஏ சார், நல்லா பிரிப்பேர் பண்ணிருக்கீங்களா?
2: ஓ எஸ்.
3: எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றீங்களா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா?
2: கேளுங்க.
3: புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா? ஏன் சார் பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வீடு கட்டுறீங்க?
2: உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்.
3: என்ன பண்ண போறீங்க?
2: மூடிட்டு போறேன்.

0: எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூடம் ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரதில்ல, பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரதில்ல, பக்கத்துல இருக்கிட்ட நெய் நெய்ன்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன். எங்க அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
2: அது ஏச்சு, அவரே ஊதி ஊதினா எழுதினாரு. You can use this. என் பேனா நல்லா எழுதும்.
0: Thank you.
2: Welcome.
1: எங்க எங்க எங்க என் பேனாங்க?
0: பேனாவா? ஓ, அது வேற ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சுல, தூர போட்டு.
1: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னும் சலான ஃபில்லப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்கெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கே போய் தேடுவேன்?
2: என்னாச்சு? எனி ப்ராப்ளம்?
0: அது பேனா மிஸ்ஸிங்.
2: பாப்பா பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க?
1: போச்சு, என் பேனா போச்சு.
0: ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன்.
1: எது புது பேனாவா? என்னங்க நீங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இத உனக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
1: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கு ஏன் ரீஃபில் வேணும்?
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
2: பாப்பா பாப்பா, இத உன் பேனாவா?
0: Thank you.
2: It's okay. It's okay.
3: சரி டே, கிளம்பு.
2: It's okay.
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணும். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் காணேவன்.

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்ட்டு கேக்க? அந்த குடிமையான போய் கேட.
0: ஏன்டா கேட்டப்ப பேசுற? துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் போல சொல்ற வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமண.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு
1: கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்த அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கல்ல.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காய். ஏய் நில்லுப்பா. எது விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? நில்லு பாக்குறா. அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்கிறான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: ஓ, மேக்கிறான் மேக்கிறான். அங்க கக்கூஸ் கடவுற வேலை தானே
0: பார்த்தேன்.
1: கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: ஐயா, என் செல்ல, என் தங்கா. ஆமா, நான் துபாயில கக்கூஸ் கடவுற கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க?
1: அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கடவுற கம்பெனி தான் வேலை பார்த்தியா?
0: அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாத்தான் ஓடிட்டதா?
1: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது.
0: அப்படின்னா
1: கிவ் அண்ட் டேக் பாலிசி.
0: என்ன இளவு பாலிசோ ஐயா? நான் இந்த ஊருக்காரையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாதப்பா.
1: ஒட்டகத்தியா கழுவுன இந்த நாத்தனாரு தள்ளியா தள்ளுங்கிறல்ல?
0: இதுக்குமே எப்படிப்பா தள்ளுறது?
1: ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதான்னு இத பாத்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு.
0: அப்படியா? எப்பப்பா?
1: முதல்ல நான் கேட்டது பதில் சொல்றாங்க.
0: இது துபாய் டிரஸ்ப்பா.
1: துபாய் டிரஸ் துபாயில தானே போடணும். ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
0: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
1: அப்ப அவுத்துட்டு அமனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
0: ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே.
1: அப்புறம் என்ன பண்ண போற?
0: வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன் சொன்னேன். வேட்டி சட்டை.
1: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு என்ன கேட்க போறீல?
0: ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா
1: பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை.
0: ஐயோ ஐயோ, வேலைப்பா வேலைப்பா, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப?
0: கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
1: அப்படிதான் சொல்லு. போ.
0: அப்புறப்பா, வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.

0: இங்கே இருக்கீங்க.
1: ஒண்ணு யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யார் ராணி?
0: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுல? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். பையன் கொஞ்சம்
1: வச்சுங்கண்ணே. என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற? நான் சும்மாவே இருப்பேன், உங்களுக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ண. இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: அண்ணே, இவன் யாரா?
3: அண்ணே,
2: அண்ணே, நான் தானே பெருமாள்.
3: என்னடா
2: அண்ணே எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்துக்க சொன்னாரு.
1: ஓ, அந்த பெருமாள் நீதானா?
2: என்ன
3: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே.
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதான், ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
1: என்ன பொட்டலாம்?
2: கஞ்சா பொட்டலாம்.
1: கஞ்சாவா?
4: எத்தனை
1: நாளா நடக்குதா?
2: அண்ணன் ரெண்டு வருஷம் இங்க உட்காந்தா விக்கிறாரு.
1: நான் வித்துல நீ எப்படா பாத்த?
2: ஒரு தடவை பழகி பண்ண வாங்க.

0: வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான
1: வேலை. டாக்டர் கார் பிரேக் டவுன், நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணுமா?
0: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ, நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
0: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணுமா?
0: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், நீங்க போங்க.
1: ஓகே
0: சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
2: ஐயோ, இவர் மூந்திர சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி ஓடுறா பாரு.
0: என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
3: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா? உன் சட்டையை கழட்டுறா.
3: சார் வேணா சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ல சேர வாரி அடிச்சேடா. இனி நான் எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டையை கழட்டுறா.
3: இந்த அப்படியே சார் குடுறா.
2: சீட்டுக்கு ஒருத்தர் இப்படி தேவை நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
4: பூத்தல் சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
0: கிளப்படா.
4: ஓகே,
5: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
6: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
3: ஐயோ
5: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
6: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் பத்து சேட்டன் கரெக்டா சொன்னான்
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலானா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா?
7: சார் யூ ஆர் ராங் சார், ஐ அம் an இன்னசென்ட் ஃபெல்லோ ஃப்ரம் எ ராயல் ஃபேமிலி சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏ சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ.
5: சார் ஆர் டூ நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட், அங்க வந்து பேசிக்க
7: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
7: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: சொன்னா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: திறக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

வஞ்சகம் உணவுன்சு வம்புத்தனம் ஏழவுன்சு வரட்டு கௌரவமும் அரட்டைகளும் பத்தவுன்சு எஞ்சியுள்ள தங்கமும் வைரமும் புஷ்பமும் கழுக்கும் குலுக்கும் மயக்கும் இனிப்பும் கசப்பும் எண்ணாயிரம உன்சு கலந்ததொரு பெண்ணடா அதை நம்பி கெட்டவர்கள் பல பேர்களடா அந்த ஸ்டோரி ரொம்ப நீட்டமடா அதை ஆறா

வலிமையுள்ள மெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள மெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு சாந்தா, பாடு.

மஞ்சள் குங்குமம் இழந்தான். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதாவா.
0: இந்த ஊரில் பல பேரா பார்த்து புட்டேன்,
1: பார்த்து புட்டேன்.
0: சபாஷ். நாவீரசூர
1: நாவீரசூர
2: அடிக்கதுவா.

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க,
1: யாரடா போடுறீங்க?

0: தம்பி.
1: வணக்கங்க.
0: ஓகேமா.
1: வெளியில போனா காக்கா கொத்திருக்கு.
2: போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ற போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க, கண்கட்டி தெய்வமாச்சே. நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நான்
0: வந்திருக்கேன். முத்தியா தம்பியா, எப்போ வந்தீங்க? சௌக்கியமா?
2: நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
0: எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
2: ஆமா, ஊர்ல இல்லையா, கதவு சாத்தி இருக்கு.
0: அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
2: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தாதான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
1: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
0: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா?
2: நீ சிவகுழந்து, வெளியூர் சாத்த போய் காசு கேக்குறீ, உனக்கு வெக்கமா இல்ல?
0: நீ சும்மா இருியா தம்பி, பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா
3: வேற தம்பி.
2: காதலு கண்ணு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனா இப்ப நம்ம வண்டி எப்படி வருது?
0: இந்த வண்டி
2: அத பொழப்ப கேட்டனே,
0: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: வந்து இவ்வளவு தூரம்
1: எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தவிழ்காருக்கு ஒரே வைத்தியபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நாளாகும் போட்டுருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தவிழ்க்கு அனுப்ப முடியுமான்னு வந்தேன்.
0: நீங்க கேட்டு அனுப்பிச்சிருமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவிழ்க்கார பாக்க மட்டும்தான் வந்தீங்களா?
1: இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுறேன், அது பத்திரமா இருக்கா?
0: என்ன துண்டு?
1: அன்னைக்கு உங்க இடத்துல மாலை விழுந்துச்சு, அந்த துண்டுதான்.
0: அது துண்டு, அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்கு போறமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியே?
1: துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னு விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களுக்கு.
0: ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டதான்
1: இருக்கு. நீங்க போனீங்க, உங்க தவன்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கே வந்தீங்க, அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: Can you feel her? Is your heart speaking to her?

0: என்ன கொடிக்காதீங்கன்னா குமரிக்கிட்டு இருக்கேன், நீ கோரி கட்ட தினமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்றுருக்கா, பாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்?
1: அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன்.
0: எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தமிழ் வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கறியா?
1: அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும்.
0: நான் வாசி, நீ தூங்கவா.

0: நான் இந்த தாராட்டான தமிழ்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது
1: அடிக்கிறீங்கண்ணே.
0: ஏய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா?
1: எது?
0: தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உப்போடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது.
1: ஐயோ பாவம்,
0: பரிதாபப்படாத. அந்த மாதிரிதான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்க அடிக்கத்தான் நீயும் திருந்துவ.
1: அப்ப என்ன மாடு கிடைக்கலா?
0: என்ன மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேதை வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான்.
1: நான் வரேண்ணே.
0: எங்க போற?
1: ஐயோ, போகும் போதே எங்க போறேன்னு கேக்குறீங்களே.
0: போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுண்ணா.
1: நான் போய் ஒரு கச்சேரி பேசுறேன்.
0: கச்சேரியில நான் தானே பேசுவேன், நீங்க என்ன?
1: நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டே தனி.
0: ஐயய்யா,
1: ஏனே தவுளாது.
0: பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா?
1: விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வார்ப்பிடுங்க. ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா, நாதசியா தூங்குறான்.
0: என்னது நாதசா?
1: அதான் நாதசுரம்னே.
0: ஓ, ஷார்ட்ல சொல்றியா?
1: ஆமா.
0: என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட் கட்ல போற?
1: அப்படி ஆயிடுச்சுண்ணே. அவ்வளவு பேசாம வார பிடிங்க.
0: வாரு, இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல. உனக்கு வார பிடிக்கணும்.

0: அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தான். என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்ப

0: தாங்கி நடப்பானோ ஞான பெண்ணே, துன்பத்தை காட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே.
1: அத்தா, உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து

0: இது என்ன? உங்கள் கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே தான்?
1: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவன்

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார்,

0: வா மனோ.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன் லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 ரூபா பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் நீயும்
1: வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
2: சொல்லுடா.
1: ஆசைனா நமக்கு வரப்போறவை எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா? அத சொல்லு. ஏய், அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா?
3: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சுக்கிச்சு. உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்டை கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/2 ஏக்கரை விட்டுட்டு போனதுனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் புறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்ற பிறந்தைய கொண்டே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கணும்.
1: என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்க நானு. அது எப்படி கிடந்த? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோர எத்தினை கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு இல்ல பிள்ளை கலரா பறக்கணும், 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சதான் வெள்ளையா பிறந்த பிள்ள. யாரு கஷ்டப்படுறது, யாரு பேர் பாக்குறது? ஓட்டு தள்ளி
0: பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோழி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா? என்ன பத்தி ஐயா? ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போல? இங்கே கிட, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
1: வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்ப.
1: வேணாம்மா, அந்த கோடாங்கர மாண்ட ஒரு 5000 ரூபாய் கடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க. எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போறோம்.
0: சரி, நீ பாத்தியா அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான்.

சீவக்கோக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெறதாடி சிரிச்சான். கொக்கு சீவக்கோக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெறதாடி

0: வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன்.
1: விளையாடுறீங்களா?
0: உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
1: உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது?
0: அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார்ற. நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிலுப்பா இருப்போம். வேண்டாம், நீயும் செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற
2: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்தான் நாலு சாச்சாத்தோனா
0: நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா
3: என்ன மேல
2: எந்திருக்கிறேன்?
3: என்ன நடந்தது?
2: நீங்களே சொல்லுங்க.
1: எதுக்கு நான் கட்டிட்டீங்க?
2: இப்படி தான்
3: கம்மாட்டி.
2: உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல.
3: ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன?
2: நீங்க எவ்வளவு நல்லவர்.
3: சோ மேல
2: நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தம் கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன்.
3: சைக்கிள்
1: அண்ணே,
3: இவங்க
1: வரல.
3: என்ன மாட்டி விடுற?

0: A bond.
1: பாண்டு பேபி.

0: ஆடத்தை பாடுறப்பாப்பா.
1: சரி, முழுங்கு
0: போட்டேன், இது
1: போட்டேன்,
0: ஆடு.
2: ஐயா, உங்களுக்கு ஆட தெரியாதா?
0: யாருக்கு வந்தது? உங்ககிட்ட வந்து ஆட தெரியாது. ஏன்னா தங்கியா கொடுத்தாங்க, இப்ப என்னமா மறந்து போச்சுது. பள்ளிக்கூடத்துல நான்தான் சாம்பியன். சும்மா சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கன்னா மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள
3: வாங்கிட்டே
2: மாமா. என்னங்க மாமா, இவர் தான் எங்க வீட்டுக்காரரு.
1: அப்படியா?
0: வணக்கம்.
2: என்னங்க, இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
0: இவரை நான் பாத்துருக்கேன்.
1: எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க?
0: என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சரிக்கு கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல.
1: கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்.
0: அப்ப அங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு?
1: அது இவருடைய டியூப்ளிகேட்டர்
0: இருந்தாலும் இருக்கும்.
1: இப்ப மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு?
0: வாண்டா தின்னுட்டு
1: இருக்கேன். அதெல்லாம் மாப்பிள்ள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை
2: மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா.
0: இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனியில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான்.
1: என்னது என்னது? மன்னாரன் கம்பெனிலயா?
0: ஏன் எதுக்கப்படாதுங்களா
1: மாப்பிள்ள? உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
4: நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
1: என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறத ஒரு மன்னாரன் கம்பெனி தானே?
4: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா?
0: அதை பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
4: அங்க ராஜமன்னார் சார்.
1: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
4: அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க.
2: மாமா, காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
0: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து.
4: ஓஹோ, கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் நிறுத்துட்டா. நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு.
1: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, அதை கவனிமா, நான் வர்றேன்.
2: சரி மாமா, சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவடிக்க போறேன்.
0: எதுக்கு எதுக்கு மாலினி?
2: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
0: ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டத்தை கூட்டாத.
2: வேலையில இல்லையா? என்ன பாத்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா?
0: உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இந்த பாரு மாலினி, சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பி நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை சோத்தையும் நிறுத்தி போடுவேன்.
2: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
0: வெளியில நிறுத்து. வெளியில நிறுத்து?
2: வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன்.
0: நீ செய்வே, நீ செய்வே.
2: ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு?
0: அவன் எங்க இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே.

0: சார் ஆட்டோ வாங்க போறீங்களா?
1: அதெல்லாம் இல்ல, 1 hour ஆட்டோ வருமா?
0: 24 hours வரும். பாலி கிளினிக் மாதிரி எங்க போறோம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
0: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
1: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன் எல்லாம் வேலை செய்யுமா?
0: எட்டு விட்டா ஃபுல்லா முடிக்கும்.
1: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
0: எது கேக்குறீங்க?
1: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
0: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
1: ஒரு நிமிஷம்,
0: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
1: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் எஜின் போனா போலீஸ் தொல்ல.
0: அதுக்கு
1: சரி, சொகுசு பங்களா போலான்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் புடிச்சிடறாங்க.
0: அதுக்கு
1: அதான் சிபிஎன் பெஸ்டா இது உள்ள.
0: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோன லாட்ஜாரா சார்? உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இது விட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன் எல்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
1: ஐயோ சூப்பர், அந்த இடத்தை காட்டு.
0: காட்டுறேன். ஐ பெட், ஸ்கிரீனு, ஆ ஃபேனு,
1: ஓஹோ போனு, அடடா மல்லிகை பூவு. ஆ சார், நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. இது என்ன வண்டி சார்?
0: எல்லாம் உனக்கு என்னடா கவலை?
1: எல்லாம் சரி, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஏசி தானே? அதோ பார்.
2: ஐயோ, சொகுசு பங்களாக்கு போலாம்னு சொன்னே, கேட்டியாயா?
1: சீப்பா இருக்கும் நினைச்சேன், இங்க சீப்பா இருக்கும் நினைச்சேன்.
2: இப்ப ஜீப் லைட் வந்து விட்டுட்டியா?

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: ஏன்பா ஒரு மோட்டார் சைக்கிள் வராரே, இவர உங்க பாஸ்?
1: ஆமா ஐயா, இவர்தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கு ஐயா, தான் பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிளை சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களா? காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்களா? இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க, இல்லீங்களா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: டீ சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமா.
2: எதுல வந்தீங்க?
0: சைக்கிள்ல.
2: சைக்கிளுங்க?
0: இதா இங்க. ஐயோ, என் சைக்கிள் காணமே! ஐயோ, என் சைக்கிள் காணமே! ஐயோ, எவனை ஆட்டோ போட்டா போல இருக்கு.
2: தட் இஸ் பகவதி.
3: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா? லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்?
3: சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங்
2: சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா?
3: போறது பாபா மாதிரியே இவன் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? அப்பப்ப காட்டி அமைச்சிடலாம். அம்மா.

0: அசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டதுன்னு
1: கேக்குறானே சார்.
0: வாங்க
1: வீட்டோடு
2: ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா இப்படி கேபி சுந்தரமால் மாதிரி தான் யாரும் தான் போறாரு திட்ட மாட்டாங்க.
1: நான் என்ன சார் தப்பு பண்ண? நீங்க அவர மாதிரி பேசுறீங்க.
2: என்ன குத்து தொலைஞ்சறாத
0: முதற
2: சார்.
0: நீ கூட வா.
2: ஓகே சார். அக்கா வா.
0: நீ வா.
1: எஸ் சார்.
2: விளக்க மர கீழ போட்டு வா பக்கி. உன்னால என்ன மாதிரி ஆபீஸ் இருக்கலாம் ஆச்சிகமா இருக்கு. உள்ள போய் டெட் பாடி என்ன கண்டிஷன்ல இருக்கு போய்
1: பாத்து வா. நம்மட்ட தனியா போக வா.
2: டெட் பாடி லடிசி நீ லடிசி. அதனால நீ தான் போய் பாக்க போ.
1: என்ன சார் நீங்க
2: என்ன மாதிரி காக்கி சட்டை மட்டும் போட்டா பத்தாது. நெஞ்சில வீர வேணும். நாங்களாம் கோடு போட்டா ரோடே போட்டுவோம் தெரியுமா உனக்கு? போ போ.
1: எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ கம் இன்?
2: ஆமா டெட் பாடி எந்திரிச்சிருந்து எஸ் கம்மிங் சொல்ல போகுது போப்பல உள்ள.

0: மணி பையனைய ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு, உனக்கு கிடைக்கிற மரியாதையை பாருன்னு டேடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள்லாம் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, நான் சின்ன பையங்க, வேண்டாங்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும், போடுங்க போடுங்க போடுங்க.
1: இது யாரியா நடுவாளையில நின்னு கும்பிட்டு இருக்கான்,
0: என்ன கண்டுக்காம போறானுங்க.
2: மாப்பிளைக்கு மாலை போடுற
0: மரியாதை நமக்கு இல்லையா?
3: பொள்ளாச்சி
0: மணியோட சன் பூபதி.
4: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா, இங்க
0: வயல்ல அறுப்பு வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
4: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டு போய் மேல தங்கவே.
3: தெரியுது, பேர் வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாத வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா, கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்டு.
3: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
3: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன், தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல?
3: ஆமா,
0: தமிழ்ல சொல்லணும்னா அவ்வால ஹவ் டு சே இன் தமிழ் எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் ஹவ் டு.
3: தமிழே வரலையே.
0: வேலை இல்லாதவன்னு சொல்லலாம்.
3: வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பந்தா காட்டுவ நீ?
0: அது கிடைக்கிற வேலையை பொறுத்து.
3: நிறுத்து, பிடி பார்க்க, உனக்கு ரொம்ப மேல இருக்கு, போகிறல்ல. என்ன லுக்கு?
0: நீங்க தானே பாருன்னீங்க,
3: மறுபடியும் பாரு.
0: ஓயாமல இந்த மூஞ்ச பாக்க முடியாது.

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். இன்னாரா சொல்லிக்கிட்டு இருக்க தாளம போடுற,
1: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழிட்டு வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
1: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க, காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க. காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க, காக்காவென ஒன்னாக கூடுறீங்க. வாங்க கா

எனக்கு பாடு போட்டுமான துணுருவிங்க. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க, எனக்கு பாடு போட்டுமான துணுருவிங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க. அந்த கண்டாளர் எங்க வே

பனைச்சண்டை பனைச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எந்த பகுதறி வாழற பார்க்காதீங்க, பட்டி ஜாதி நீங்க எந்த பகுதறி வாழற பார்க்காதீங்க. பச்சமா இருங்க, பதிர்ந்துண்டு வாழுங்க, பழக்கத்தமா தாதிங்க, எங்க பாடுங்க தா.

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமைச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளா அது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே.
0: கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு?
1: கேட்டா மட்டும் குடுத்துருவியான்னா கேக்குற? ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வர குடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
1: அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவ என்ன எடுத்து சொல்றது?
0: அட, ஒரு வைத்தியர் கிட்ட தான கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவீங்களா?
2: டேய் தொட்டை இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம்.

0: பொண்ணா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைங்களை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதா மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா இல்ல எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற
1: ஒரு பாசத்துல
0: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன விஷயம்
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காய்ச்சி போயிருச்சு ஆறா குழந்தையா நிறைஞ்சிருக்கு நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க
0: வேண்டாமா எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி வேற ஆள பாரு
1: தம்பி
0: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நிக்கிறியே சரி சரி ஓகே இந்த ஒரு குடம் தானே
1: இன்னொரு சின்ன குண்டா
0: அதோட நிப்பாட்டிக்க நான் கச்சேரிக்கு போகணும்
1: சரி
0: தண்ணில என்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் ஒரு பைப்பு தண்ணி பச்சை குழந்தை மாதிரி என்ன கிடையாது பைப்பு தண்ணில திடீர்னு பேப்பர் வருது இன்னும் பத்து நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும் இப்படிக்கு கார்பரேஷன் ஆஹா நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்தே அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே ஓகே பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ள அடிச்சிடுறேன் அடி பாவி ஒரு அண்டாவை போய் குண்டாங்கிரி அடி இதெல்லாம் பைப்பு தண்ணியில் நிரப்ப முடியாத மேட்டூர் டேமையே திறந்து விடணுமேமா
1: அக்காவுக்காக இத ரொப்பப்படாதா
0: அடி பாவி மக்கா அக்கா அக்கான்னு முக்க வச்சிட்டியே பக்காவா அடிச்சு குடுத்துட்டு தொலைகிறேன் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே
1: ஏயா ரெண்டு கூட தண்ணி அடிச்சு குடு கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்ட முட்டு போயிட்ட முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு குடுத்துட்டு இந்த குண்டாவ வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா
2: எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவ என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல பாத்ரூமடா பாத்ரூமடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா
0: ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா
2: என்னது மாமாவா
0: அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா
2: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம மறவிச்சு வர கூப்பிடுறியா இன்னைக்கு நான் உன்னை பிளக்கறத இவ பாக்கணும்
0: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு கருகிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கிட்டானே
0: அடி பாவி இப்பதான் ஆம்பளையான்னு கேட்டேன் தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர் அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனை மாதிரி ஆயிடுச்சு
2: இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா
0: சிவராமி

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்த என்ன இப்படி
1: கவுத்துட்டே? அடா பாவி, கிளார் அடிக்கிறா ஹெட்லைட்ல இருந்து, நீயா கவுத்துட்டு என்ன கவுத்துட்டேங்கறியா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அத கேக்க?
1: என்ன பார்த்தா யாருன்னு கேட்டேன். நான் தாண்டா ஜூனியர் அத்தா.
0: ஆச்சா ஆச்சா ஆச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மர வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற.
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு ஆத்தா, நீயே கேளு. எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட்டு எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான், ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒண்ணும் கேவலமானதுக்கு இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

0: நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலமிச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம்
0: சொல்றீங்களா? ஒசாமா பில்லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர்.
1: அவருடைய மாமனார்.
0: ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும் சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவிங் பண்ணாரா?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா,
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்
2: சார்.
1: எஸ்,
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தா இங்க பக்கம் திரும்பி, அப்புறம் நொட்டா இங்க பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயில ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கீங்க.
1: இவரு அதாவது ஒசாமா பின் லடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுருக்காரு.
0: ஆமா,
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்கா காரனே இவன ஆளக்கானு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு?
0: எனக்கு
1: தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன பாக்கும் போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு சொல்ற? நீ தானே லூசு.
0: இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க, நான் லூசு தான்.
1: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா?
3: இப்படி
0: பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல
1: போறான்னு. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாட்டம் அலையிறானோ?

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போல போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தா போன் போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானா? இப்படி இப்படி இது என் சுத்தாம இருக்கு, சுத்திரத்தன இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 933 கோடி 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33
2: வேணா அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா பேசிய
0: கோச்சுக்கிறாங்க. கருப்பியா கேக்கலையா? கேக்கலாமியா? எல்லாம் இந்த கடைக்கார பையனாலதான். நான் தாண்டா நொண்டி பிடி பேசுறேன். எங்க இருக்கு நீங்க? எங்க அம்மா இருக்குதியா? அப்படி எங்க அம்மா கொஞ்சம் போன கூட. ஆமா அம்மா, நான் தான் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டம்மா, பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேர்றம்மா நானு. அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன் வைமா. திருச்சான்
2: ஓ போ புரிஞ்சுக்குவேன்.
0: அது எங்களுக்கு தெரியும். போன் போனுக்கு பில்லு சொல்லி
2: போனுக்கு 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய்.
0: என்ன
2: பேசாம
0: ஊர்ல சினிமாவெல்லாம்
2: பாப்பீங்களா?
0: பார்க்க கூடாதா?
2: இப்ப பெருசா மாற்ற பாரு.
0: இது
2: சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு?
0: சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சது யாரு?
2: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இத ஏன் சொல்ல
0: மாட்டேங்கிற? இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த?
2: நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
0: அதை விட்டு இங்க வந்த?
2: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்டேன். நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ
2: உன்னை விடவே மாட்டேன்.
0: மறந்துருவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேல போட்டேன். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
0: மறந்துடு.
2: இப்போ இந்த டேபிள கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ!

0: இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பிறந்தா கூட அரவால் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
0: தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிருவாரு.
2: எங்க இத பாடி?
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதான பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்றமே சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதான பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்றமே சொல்லலாம்.
2: இது என்னடா? இது
0: புய்.
2: எது புய்யா? புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: நீ தனிய சொல்லு. பூ.
0: புய்.
2: பூ.
0: புய் புய் புய் புய்.
2: இது உய்யா? ஏ பூ.
0: ஐயோ,
2: தோ இங்க வாயா.
0: என்ன புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்? புய்

0: என்னடா ராவுத்தூர் போறா, எங்க போயிட்டு வர?
1: ஒரு ஆடுதான் போட்டேன், சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விற்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. அண்ணா ஒரு டீ போடுங்க.
2: ஒரே ரேட்டு குடுத்துறியா 300 ரூபாய் குறைய மாட்டேன் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க.
0: 200 ரூபாய் என்ன சொல்ற? வாங்கிங்க மாமா. சரி என் மரப்பொண்ணு சொல்லுது, கொடுங்க. ஆ கொட்டாங்க. ஆ இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. ஆ டேய், அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க, கண்ணு மட்டும் என்ன? யாரு கண்ணு? ஊரே எனதா? அப்பப்ப கொஞ்சம் குறைய போடுங்க. இரு ஆடு பொறுசா போடுமாடா, நான் அப்படி வளர்த்துல. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல, ரொம்ப கடன் போடுறேன். வா துணி எடுத்து ஆட்டை போடு. எடு துணியா.
2: காவாசி நாயே,
3: அய்யோ முச்சுட நாயங்க, அடிச்சிட போதும்.

0: கபாலி, கபாலி சொல்றா
1: அண்ணே,
0: வாடா வாடா வாடா வாடா. எவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு
1: இருக்கேன். சின்ன தம்பியா பாத்து நீங்க பெரிய தம்பி
2: ஆயிட்டியாப்பா.
1: இருக்கும்பா,
2: என்ன பாம்பே பண்ணது பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு. ஏதாவது கச்சேரியில மோளகில வாசிக்கிறீங்களா?
1: சிங்கர் சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது, அசிங்கமா இருக்குல்ல.
2: ஓஹோ,
0: என்னடா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு.
1: அதை என்ன கேக்குற அண்ணே? சென்னை நினைச்சு அரக்குணத்துல இறங்கி தொலைஞ்சிட்டேன். அப்புறம் எரிச்சல இப்ப ஒரு கார வாடகை பிடிச்சு மெட்ராஸுக்கு வந்துக்கிட்டே. திருவள்ளூர் வந்தோம்னா டமான் ஒரு லாரில கொண்டு விட்டாங்க. பொழைச்சு பாக்குறேன், காரு கண்ணாம்னு மல்லாக்க கிடக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுபட்டவளுக்கு அவிஞ்ச கண்ணு.
0: ஐயோ, அதுக்கப்புறம் என்ன?
1: அதுக்கப்புறம் என்ன? திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாரே.
2: திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்ததுங்க? என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு
0: இருக்கீங்க. என்ன சித்த பாக்கிட்ட விளையாடிக்கிட்டு? சரி, என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டேன்.
1: அதான் அமைஞ்சிக்கிறதுல நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல யாருமே இல்லையே. அதை வித்துட்டு பணத்தை எடுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: அந்த பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க.
1: நோ, ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக். சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க, நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க.
0: உண்மையாவே நீ கிரேட்டர் கபாலி.
1: பாதி பேரை சொல்லாதே.
0: சரிடா கபாலி சொல்றா.
1: ஐயோ, அதுவும் இல்லன்னு
0: பின்ன என்னதான உன் பேரு?
1: கபாலி
3: கான்.
1: ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து கொஞ்சம் துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான். அதை பாத்துக்கிட்டு இருந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கால் ஓடி வந்து அந்த குண்டை தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு சந்திச்சான். அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது. ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கானை தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்.
2: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி.
1: இந்த பாரு, அப்பா சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீங்க கேட்க பழகிக்க. ஏன் படம் பெறலாம் சொல்ற நீ?
2: அப்போ உங்க பேரு கபாலி கான்.
1: மகனே, பாம்பேல இருக்க ஷாரு கான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாருவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கபாலி கான யார்ட்ட கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவளுக்கு பிரமசு, அவனுங்க எல்லாம் படத்துலதான் டானு. உன் சித்தப்ப நெஜத்திலே டானு, தெரியுமா?
2: தெரியாது.
1: ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே.
0: அவனே நடந்து நடந்து டங்கு வர இருந்து வந்திருக்கான். அவனை நீ வேற
3: இம்சப்படுத்திக்கிட்டே
1: இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு
4: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: இல்லை பெரியவனே, உன் தும்பி போட்டோ பார்த்தானா என்ன சொல்றோம்?
1: பார்த்துட்டான்,
0: பிடிச்சிருக்கமா
2: பொண்ணு. ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல.
0: கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லவ, படிச்சவ, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு.
2: அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க.
3: ஏய், என்னடா வாய் நீளுது?
2: பின்ன என்னமா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கமா, அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும்.
0: நல்லா இருக்குடா. இப்ப பேசி பாக்கணும்னுவீங்க, அப்புறம் பழகி பாக்கணும்னுவீங்க, கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்னுவீங்கடா.
1: அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு, எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லும் மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருடா, இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு நிலமா வந்திருக்குமா?
4: அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு.
1: சமாளிப்பா, அது ஒண்ணு இல்லைங்கண்ணே. தும்மா அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா.
4: வீட்டுக்கு தானே வரணும்.
1: யமா யமா, சோத்திகத்துல வசத்த கசத்தை வச்சிடாத.

0: இன்றைய ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை

0: இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

விடுதலை பகைவர் ஒளிஞ்சிட்டும் வீரன் நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா உன் நிலை தாண்டிய மலை உயருமா வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா.

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலை இல்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்களா?
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்களா? கையை நீட்டு கூப்பிடுற, உன் படத்துக்கே வர்றேன்.
0: ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்காரு.
2: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கேன்.
4: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா, வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான் பா.
4: கோட் எல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்காக போடுங்க.
4: கிழிஞ்சது போ, அதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன் எல்லாம் வருது, கிராபிக்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இருக்கியா? வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
5: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

சிரித்தால் தானே சுமைகள் குறைய, சிரித்தால் தானே கவலை மறைய, சில நாள் தானே சுமைகள் குறைய, எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு, காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம், நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளில்

0: போட்டா ஒரு சோடா கொடுப்பான். என்ன கடையில யாரு காணா? கடையை போட்டு எங்க விடாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிசப்பாயிண்ட்.
0: யாத்தி
1: சார் சார் சார் சார், பயப்படாதீங்க சார். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்?
0: ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்பு
1: சார். சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சியே, அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் மூணு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம்டா.
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னேன் நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தான் இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல.
2: அத எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா. ஐயா ஐயா, சீக்கிரம் அந்த அட்ரஸ சொல்லி விடுங்க. போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.
1: அட்ரஸ சொல்ற?
0: அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா.
1: அது எனக்கு தெரியாதா?
0: தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டேதான் கேக்குறியா? அன்னைக்கு
1: பொறுப்புக்கா, பொறுப்புக்கடா அவனுக்கு. அமெரிக்கா ஒசாமா பின் லடன் ஒன்றரை மாசமா சண்டை போட்டு இருக்காங்க. யாராவது கண்டுக்கிறீங்களா? உலக புறம் வந்துடாது. அறிவு கிட்ட நாய.
0: அப்பா ஐயா, அதுக்கு என்ன என்ன பாட சொல்ற?
1: அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு.
0: அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதுப்பா.
1: அப்ப வா, வாடகை செய்யல எடுத்துட்டு போவோம். ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?

0: நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
1: ஆஹா, செத்தாலும் நம்மளை தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன செய்வேன் தெய்வமே? திரும்பி டாடா.

0: இடம் வந்துருச்சு, இறங்க.
1: டேய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதா சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: குடி சார் தான் சொன்னாரு.
1: இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கணும். டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்.
1: அதுக்கு அருமையான வீடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
2: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போக, நான் வெளியே இருக்கேன்.
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்து ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன். கையில தீச்சட்டியோட டண்ட நக்கன டனக்கு நக்கன டண்ட நக்கன. பால் ரஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
3: வணக்கம். வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
4: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடைகலகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
4: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
3: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
4: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது? கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க.
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங்.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம்,
5: அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: ஒரு 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு.
2: ஓகே.
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நான் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம், சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட்அவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க?
1: இப்ப குடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட்அவுட் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க.
5: நாளை
1: காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா 11 மணிக்கே எல்லாம் அட்டிச்சு வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

0: இது என்ன கொரட்டையா? இது பைக்க உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அம்மா தங்க லட்சம் பிச்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியே போயிட்டு வந்தோடனே புருஷ கயட்டணும் கோட்டை கயட்டணும் பிடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது?
1: ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹாரா? எங்க இருக்குது?
0: அங்க பேஞ்சுகிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபிடியா இருக்குது, அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது.
1: கொடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: முரட்டு தனமா இருக்குங்கிற.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன் என்ன செய்யணும்னு கேட்டீங்கள. பிந்துவங்கி முன்னெழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமே நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேயாலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கீங்கறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய? உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காபி போட்டு குடிச்சிட்டு தமிழர் எல்லாம் உனக்கும் காபி எடுத்துட்டு அம்மா உளரவளரா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது.
1: ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம்.
0: செய்துக்குவோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க.
0: சரி,
1: என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி?
0: இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதர் இருக்கிறானே, ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? பைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்கல்லவா தம்பதிகள், என்ன அடக்கம் கொடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: எங்க அண்ணன் தம்பி கூட தான் நான் கொடுத்த நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க.
0: அவன்ங்கிறது நாய கூப்பிடுறான், நீ கொடுத்தன பண்றது எங்க பாத்தான், ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லிருக்கேன், நாலு அளவுல சரியா போகணும்னு வச்சுக்கீங்க, இப்ப சமையல் ஆயிடுச்சோ.
1: ஆயிரத்தி மிளகாதான் அரைக்கணும்.
0: நான் வந்து அரைச்சு தரேன்.
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான்.
0: துவையலா?

0: அது என்னங்க மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க.
1: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியம் வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
0: ஆமா,
1: அது மாதிரி இது சப்பான் வேறடி.
0: அது யாரத்துக்கு நீ ஏளுங்க.
1: இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தல, திஸ் வேர் கம் டவுன், கம் டவுன், கம் டவுன். பாத்தியா நம்ம இங்கிலீஷ், திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது.
2: இஃப் யூ ஈட் திஸ், இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே, இந்த கிராப்
1: பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
1: ஒரு வாரத்துக்கு இவன் இடத்து விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்க, நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: டவுட்டு நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ,
1: மம்மி ஆசீர்வாதம்.
2: ஏதோ பொண்ணு கிட்ட வகையா சிக்கிட்டியா?
1: எஸ்
2: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவால மாப்ள.
2: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா.
2: சரி, அந்த பொண்ணை மீட்
1: பண்ணிட்டியா? இல்லடா.
2: அவளோட போட்டோவது பார்த்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெறும்னு அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன்.
3: மாப்ள நேர்ல முக்கியம் இருந்தா என்னடா
2: பண்ணுவ? போட்டோண்டா பாம.
3: என்ன பண்ணணும்?
1: ரெடியாகிட்டு
3: இருக்க
1: இருக்கீங்க?
4: ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா.
1: ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
4: ஹாய், வணக்கம்.
1: நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில நடக்குதுன்னு நினைக்கும் போது.
2: என் பேர் சிவகுமார்.
1: கண்டிப்பா நம்ம
4: ஆல்ரெடி கமிட்டட்.
2: ஓகே, ரைட்.
1: இன்னொன்னு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
4: நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை.
2: எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க?
5: 7 வருஷமா லவ் பண்றேன்.
2: எத்தனை லவ்?
5: ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க.
2: ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்ணது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன ஆச்சரியம்! ஆக்சுவலா நான்
4: நம்பவே கூடாது. சொன்னா கேளு கமலி. ஏ பாடி பலமலி,
2: என்னடா பண்ணுற?
4: என்னடா
2: சொல்றா
4: கமலி?
2: என்னாச்சு?
1: உண்மையா இருக்கணும்ன்றதுக்காக சட்டை மாத்த மேட்டர்ல சொல்லிட்டுடா.
2: என்னடா
1: கமலி கமலி கமலி கமலி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கமலி கமலி கமலி, சாரிப்பா சாரிப்பா, என் ஃப்ரெண்ட் சொன்னான்னு தெரியாம கேட்ட.
4: அப்ப நான் மொக்கையா இருந்தா என்ன விட்டுட்டு போயிருப்பல?
1: அதான் உண்மையை ஒத்துக்கிட்டே இல்ல.
4: என்ன ரீசன் சொல்லாத, இன்னியோட உனக்கு எனக்கு முடிச்சு போச்சு.

0: மங்களை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Hey dude.
2: Hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much, da.
1: So sad.
2: Kuchaku, kuchaku, kuchaku, kuchaku na jee.

போச்சு.

0: என்ன வேணும் உனக்கு?
1: குமாரசாமி
2: அக்கா பையனு இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
1: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு. நீ யாருன்னு
0: சொன்ன? அக்கா பையன். இது அவரோட பொண்ணு.
1: என்னப்பா இது? குமாரசாமியோட அக்கா பையனு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வேற வந்திருக்க?
0: ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கானா?
3: ஐயோ, இவர்தான் அவர் அக்கா பையன், நான் அவரு பொண்ணு.
0: ஆமாமா, நான் தான் உண்மையான அக்கா பையன்.
1: என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
0: என் பேர் மாரசாமி செட்டியார்.
1: ஒன்னும் இல்லப்பா.
4: ஆமா,
0: இவனா? இவே எப்ப இங்க வந்தா?
4: கூப்பிடுறமா?
1: என்ன செட்டியார் இது? குமாரசாமியோட அக்கா பையன் சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு?
0: எது? இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா, இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேர நேரா வச்சு விசாரிப்போம்.
1: மாமா இங்க எங்கயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
0: என்னது, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியா? ஏமா, அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுட்டு ஆட்டு ஓரம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா?
1: என்னப்பா குழப்பறீங்க? என்ன செட்டியார் இது?
4: ஒரு நிமிஷம் போடுங்கம்மா, இப்போ வந்துடுறேன்.
0: பாத்தீங்களா, பாத்தீங்களா, பயந்து ஓடுற பாருங்க.
4: அம்மா, எங்க மாமா பேசுறாரு.
1: குமாரசாமி.
0: எங்க மாமா? மாமா, மாமா.
1: ஆமா, உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க. நான் தான். ஆமா. ஆ, ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி,
0: உரிமையோட அடிச்சாரு.
4: அதுக்கப்புறம்
0: விடாம நான் அப்புறம் பங்காளி, இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழகி. ஏன் உனக்கு இவ? ஆஹா, இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு.
5: எப்படி இருக்கே மாமா, இப்படி நாள் எங்க இருந்தீ?
0: அவர் எங்க இல்ல, இங்கதான் இருந்தாரு. சரி பங்காளி, நாங்க ஊரு கிளம்புறோம். மாமா இல்லைங்க போது எங்களுக்கு இங்க என்ன வேலை? வா போவோம்.
5: எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பார்க்க.
0: அடியே, உனக்கு நான் சுத்தி காட்டுறேன், கூட வாடி போவோம். ஐயோ, டிராக் வேற ரூட்ல போகுது. அடியே, இந்தாரி.
6: ஐயா,
7: தொடடு நோதுரா,
6: இது வண்டம்பா.

0: சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
3: என்ன கரெக்ட்?

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட தா தீம் தோம் நம் சம் சம் தா தீம் தோம் நம் சம் சம் தா.

ஏய் ஏய் என்னடா சப்ளை?

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைன் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீ கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும் டீ அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபே செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூடிக்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா அதில் தான், எத்தனை குழிகளடா. ஓடினேன் ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்தவளை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதையுமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படிதான இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்கு நீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அதற்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அதை ராசிக்கு ஒத்துவராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி நீ
2: தான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற.
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றா இருக்கு? இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
1: இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். ரீசெண்டா முடிச்சுக்க.
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து பண்ணிக்கிறது கண்ணி எமைக்கிறதுக்கு ஓடி.
1: என்னது
0: என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க? கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கணும்னு ஓடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு
1: லீவை போடு. அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா.
2: சரி வா, போலாம்.
1: போலாம்
2: செல்வம். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயா.
0: நல்ல கால புடிச்சுக்கமா.
1: எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு
0: வாடி. சிரிச்சு தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கு எல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
1: யார் ஸ்பீக்கிங்? இதுதான் அவன் ஏரியா?
0: ஆமா,
1: அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
0: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
0: இவனு இக்கூல மைண்ட் பண்றானே. மதியம் 3,
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
0: மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
2: இருப்பேன்.
1: அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா?
0: என்னது? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சு பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: ஓ, தூய தமிழ்.
0: ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒன்னு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா? ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
0: வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வந்துதான் உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் அப்ப சரி வந்து பிரிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ அஜிபதி வர அஜிபதி
1: வீட்டுல கூப்பிடலடா. வந்துட்டேன்ல.
0: வாசையா வேணாப்பா? ஒல்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒல்லி பில்டப்புப்பா.
3: பிடிச்சிருக்கா?
1: பிடிக்கல.
0: என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்க என்ன?
1: ஆமா, இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்தேன்.
0: வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏயோ, இதை ஏன் என் முதல்லயே சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அளை வச்சு வடிக்க பாக்குற?
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
0: டைம் பாஸ்?
1: ஆமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. இந்த வீடு
0: எங்க? இந்த பொம்பளை, இந்த மயாய், என் மாமி, நான் தான் ஏற்கனவே குடியிருக்கல. அப்புறம் இன்னொரு தடவை உள்ள சொல்லுற.
3: நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ? அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்க.
0: இரு, உன்னை வச்சுக்கிறேன்.
3: முக்கியம் வாடகை கொடுத்துட்டு வக்கல்ல.